0: decades of hits. Commercial-free internet radio on dodgeradio.net. Dodge Radio. Dodge the world. Enjoy the music.
1: பொண்ணு கிளியே நம்ம மாதிரி நம்ம பொண்ணே வந்து கூண்டு கிளியே இருந்து வளர்க்கூடாது.